0: tun tuwe nyinga yang chimbo shubo yungu du di songza nge samja cheba yina chilengi dai gabla xena jena dobole ya yina jinju sadi mochiba yina chilengi dendenbe nubadi qixin wangba, qixin sewa, jegi gizhe mangbo yueba te wangki, te jengki. Pechu dangling di zane, dendala yina jinjuk sadi chi, jilengi zaya gabla ya yina sadi mochi na, dini nik paga iwa di jie la, pendao qimbo yore samgidu. Jilengi zati na ngazu pege nangla ya yina, bena ngazu dindesina kangi sena sikirwa la, kangi sena seyagi sedi la, yabu cheba yina jinjuk rati mochi wade, rwa la.
1: ཁང་ཡི་སེན་ན་སེ་དེ་དེ་ན་ས་ཅིག་མོ་སེ་ན་ཆི་བ་ཡིན་ན་ཆི་ལེན་གི་དྲ་ཡིན་པ་དེ་ངོས་སེ་ཐོབ་ཐོ་ནེ་པ་རུ་གི་ཁང་ས་ལ་དར་བེ་ནུབ་དེ་ཡོ་ཙང་ཆི་ལེན་གི་དྲ་ཡིག་གབ་ལ་ཡ་ཡིན་ན་ཅིན་ཇུ་ས་དེ་མ་ཆི་ན་ཡག་པོ་དུ་སངས་གི་ཆེ་ཙང་ཁོང་དུ་དེན་བེ་གུན་ཆེ་དང་མེ་ཡོང་བ་ཐང་ཡང་ན་ཅིན་ཇུ་ས་མ་ཆི་བ་སོ་སོ་ལ
0: 我们这个人呢，把都不就了，我们这谈给咱约不就了，我们这男的，他做陪酒当的都在那带着，偷家男的的开吃么的。
1: 现在那么做公共上，当代天朗村新兴八天的平江龙井年轻猎工培给龙井给龙井六七来前世，来前地人平江六的前面给人七亩啊七零多几拉年，培给人打出一边过了七零南西这边，先拿一宿。
0: 今年给扎西巴的培训东当给南北团的些呢，做让给让了，出去管么他？大概接了呀，那出去了连脚脚一百团点不的呢，做牛不的的。俺谈到学校给让给让了，出去管不西巴天，肯定这个考古员的是呢，明年的、次年的，要么呢，团康熙了。 这些汤，要么呢，团的三个级别七度弱了，让个让了，出去这边南北团呢，出去地南了，区别团内的了这些汤，三的钱给弄不点不点的，这个是个的，别去吃下家，俺从我这书本呢，俺给这点点这些，别呢，这是给点点弱不起个人。 这是给点点弱不起的人，谁的？俺现在给这些人，俺给这些人写的呢，俺阿拉来呀，工资要的弱了。因为工资的帕鲁给康萨给哈库瓜马的，他现在帕鲁康萨给这是给点点弱不起的人，是给这铁道的血管被工资他内陆上抗疫民先被切断。
2: 给着的住了呀，木头抗疫些那是说说说说了呀，吃过呗，南北团的吃过去，前面个了呀，伊呢，这是个点点弱不起个人是给着的血过呗，工资卡的一面，俺写吧，别拿，没的，什么伤心，先偏给吃完猪脚的胳膊右边说是工资的写不来，现在那么地团的开始写写，写不来是呢。
0: 让给让了，吃过过南北团呢，吃过地南了，区别那段地了，起码的了呀，这些就有一百团点嘛，点点这个了呀，伊呢，吃两个大事。光了学不能行，几块吃完点呗，你不去点嘛的，你那里开始点嘛的呗？哦，吃完提了对呗，题目，吃完提了，两个就有一百团点嘛，是吧了？家长爱特进学不能行。 做牛巴的卡的是呢，让给让了，吃过过呗，南北团呢，吃过过不提了，提脚。